0: Thank you.
1: Top end communities have had it tough, with floods and storms damaging homes and contents. Carers NT want to help through their House Goods for the Bush program, replacing beds, washing machines, fridges, freezers, and more. Registered Indigenous carers can get help by calling 1800 422 737. If you want to become a registered carer, talk to Carers NT about House Goods for the Bush. Call 1800 422 737.
2: FNR sponsor.
3: உண்டாப்பகா மோடுகாரி சிஸ்டம் எழுச்சா கண்ண காட்டுவியா உண்டாடலாம் அப்பாருமெல்லாம் அன்னுச்சுண்ணா கக்கண்ணா மூடியறியா அங்கே பாய்னா கிளர் அந்துச்சுன்னா அந்த மோடுகாரி லைசன்ஸ் கோயினா உண்டா பை மேலுச்சுன்னா அறுக்குள் கூல அன்றியாழை ரிஜம் கோயினா செக்கு மேலாய் மானா குவாழ பை மேலுச்சுனாக்கா இருக்குஞ்செல்லாம் அழுக்குச்சு அத்தாதா ரிஜம் கோயினா உயிருக்குச்சு அத்தாதா ராய் ரிஜம் காராங்குவா Insurance ka arangwala unda nama.
4: FNR sponsor.